காசி வலட்டு கண்ணன்பே, காசி வலட்டு தின்னன்பே, மனுசு கம மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்கு

0: கசாகல பிளான்டேஷன்
1: ஒபட சமீப கசாகல குயின் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிதகன நேரத்தை ஒபே பசும் மீட்டர் சகனையாக்த மசகட ரூபியல் விசு பந்தாசக் தக்வா மிலத்திகி நேம் சந்தான் நாய சகனையாக்த ஹந்துன்னாதுன் இக்கம சூப்பர் மார்க்கெட் ஜாலியாய்

0: புதையதாய் வினாடி சதாய் விழாவாப்பி கதாகரமை நின்னே மகாபலு சம்பந்தேன் மகாபலு பாரகார அறுபத்தலி அத்தியக்ஷ ருவன் ஜெயவர்தன் மெத்துமன் அது மே கதா பாட்டைக்கு இன்னும் அப்பிட்ட அமதும் கீப்பையாக லபேனும் இவகையும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் போஸ்ட் பண்ணிக்கிட்ட என்ன வைக்க விழுதுன்னு ஈ பிரஷ்னங்கள்ட்ட என்ன கலைங்க அப்படிக்க மூலிக அடித்தாலும் மே கதா பாட்டைக்கு கருகன் ஒன்று கருவா தேஷ்டமணி மங் கெமத்துக்கு தினகனதே லலித்த துளத் முதலி மகாபொல பாரகார அலமு அறமுதல அரம்பு கிரீமே அரமுணு விதிகிட்டு இதா சந்தான் வெள்ளாத்தி பண்ணி பண்ணுவோம் அது ஏ அரமுணு ஏ பிரதிபத்தின் வினஸ்வீமட்டு பாஜினி வெள்ளாத்தியும் ஏ அரமுணு அது வினகோட்டு வினஸ் எல்லாத்தையும் அது கொஹமது அத்தியட்சமா எஹி வட்டப்பிட்டாவு
1: லலித்தத்துலவத் முதலி மகாபல பாரகார அறமுதல எத்தனை முலிம் ஹெதுனே மகாபல பாரகார அறமுதல கேலா நமக்கு லலித்தத்துலவத் முதலி மகத்தையாட்ட கௌரவியாக் லபாதீம வசேன் திதாஸ் விசிதேகேதி அப்படி நம வினஸ்கரணும் லலித்தத்துலவத் முதலி மகாபல பாரகார அறமுதல கேலா இது எத்தகோட்ட அப்படி அறமுணு விதிகிட்ட திபுனே உஷஸ் அத்தியாபனே லபன் மூல்ய அவசியதாவியாக் தியன சிசுன்ட மூல்ய சாயோகிய தக்கணிக தமை மூலிகாரம் ஈட்டத்தம் தரவ அப்படி காத்தோத் விஸ்வவித்யால சேஷ்டேயின் குருவருண்டத் ஏ அவசிய பாசுகாம் தேனேக ஈலங்கட்ட விஸ்கோலவல பாசுகாம் வெடிக்கிறீம ஏ வகேம தாக்ஷணிக அத்தியாபனேட்ட சாயவீம ஒய மூலிக காரணாட்டிக தமை அத்தடம திபுனே நமத் அப்படி ஏ அரமுனு

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: மாவு வந்துட்டா
1: ஹேனா உதே தஹாயி வினாடியாட இவெல்லாம் சுபுதாசன கொபுட வாசனாவந்த தவசாக் லசன தவசாக் வென்னு கேலா அது தவச போகம் ஆதரிங் பிரார்த்தனா கரணுவா.
0: அது உதய பட்டங்கத்தி மங் ஹிதுவா கவி பயின நத்தி வை கேல முகத வந்த அவ்வாக் திபுனா இட்டு பசி தப்படி கீப்பே கண்ணனே
1: பார்த்த வேஸ்தாத்தே என்னவது என்னவது கேல கல்பனா கரல பொடி அவ்வாக் ஏ அவ்வ வெட்டிச்ச விழாவது மங்
0: அனிவாரியம்
1: குடியாக்கே மறகன அண்ணன் நிக்கம் பொருவட வெஸ்தெமில் வேலிலா வெஸ்ட தெமில ஆய் நத்திலிட
0: அதாகன சந்தனி வாடு கீழே இரணி வாடு
1: தனியம்
0: அனாகத்தை பட்டாங்கன்னு அப்படின் கவரிட அம்புடா தான் திபுணா
1: அனாகத்தை பட்டாங்கன்னு 10:12
0: வினாடி 12.

0: சத்தியாக லக்கண்ட
1: டவல் டல்ஹை வினாடி 42
0: விழாவ ஒப்ப வைத்த கிண்ட ஆவி அப்பே ரட்டை பார்வால் வியதம் கெனதன் லோகிட்டம மோட் சைக்கிள் த்ரீ வீல் டயர் ஹதன டிவிஎஸ் லங்காவித்தின் அடும வியதம் சாய்த்த டிவிஎஸ் எக்ஸ் எல் 100 மோட்டர் சைக்கிளே ஒப்ப வெனுவின் மாய்

0: இரகாவே வேதனாவ
1: மகிழ்வ தினி சுரு கருப்பத்து சாதன உபயமியன துரு
2: ஹபித தனிம ஹெகிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இரிதா ராத்திரி ஹதிட ஹிமாலிக
2: ஜோதிராதாரய சாயோகிதா அனுக்ரஹய
3: இசட சிசில சக்மின்ம சூப்பர நிந்தக் லபாதின பாரம்பரிக ஔஷதீய சத்காரய சந்தோன் ராஜ கேஷா தீதைடய வெடி விஸ்தர சதா பிந்துவை ஹதை ஹயை துன்சியை விசிப்பாய் விசிப்பாக அமுதன்ன
2: லக்காண்ட ரேடியோ ITN தாவலே ஏன லக்காவும் அகன ஹிக்கும் பயர்த்தேக லக்காவு ஜீராஷ்மி
4: ஏதமை நூகாலேகா கனிட்டுதியனே விண்டி விண்டி குணத்திலக

கந்தமென் லசன ஒன்ற ரன் கந்தவன் வஸ்துவ மகி மென்ன பலன்னோ உன் சங்கமென் லசன ஒன்ற ரன் கந்தவன் வஸ்துவ

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கர்ணலத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகரா சன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமின் பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக தேவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி. எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தசக சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதி வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நடை கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மேவனாஹி விஸ்வகத திவ்ய சக்தின் ஏகராஷி கரமின் ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி. சியலு தேவியன்கே ஆசீர்வாதய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரய செதஹே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வஹன்சே.